0: வருவங்கள்.
1: Qaqiyutilugu ammatuatitoormi tuniblunina qariqpagiarluniu